ஜோரா பீரலால் ஜமாட்டியனி குரங் ரச்சா மங் கனார ஜாக்கா ஆகாசவனி அகர்தலா অবনী লগিনে পাইখ্যা তিনি হর নিয়ে ককবরক পান্দা যতনানা হরকাহাম।